சந்தம் மந்திர சுந்தரி சந்திர சோபி சுரா பருவே கசுரா அகமது புனர் சுகந்த வள்ளி நிகழ்ந்து புகந்த கண்ணி பரந்த நதிக்கு